மல்கள் தோறு யோதுக சின்கை வந்த ஜங்கைய சிந்தா தையே ஜங்கை தீஜயோகோ யோத தைலி சங்கு நெஞ்சயோ.